0: ரைந்த பூனானே ரைந்த பூனானே மே ரைந்த பூனானே மே ஃபீலிங் பூனானே
1: இஸ் யூ Madonna?
2: You my driver?
1: Is you Madonna? Your Babylons look less big than they do on the telly, but I still definitely would.
2: You wish.
1: I do, actually.
3: Hey, Mr. DJ. Put a record on. I wanna dance with my baby.